0: One more time, please.
1: ஜெதம் கிராக்குந்தி டியூன் ஏ அடாகிடா ஜடா வின்னா இது ரிங்கு டோன் ஏ கிப்பி கிப்பி கப்ப கப்ப ராக் அண்ட் ரோல் ஈ படா தோ நீ பெட்டா மொத்தம் அண்டர் கண்ட்ரோல்
2: ஏ லிரிக் ரே சகத்தே டீட் கேட் லதே லதே
3: ஏ டோன்ட் ஸ்டாப் டான்சிங் போன காலு லோடிங் டோன்ட் ஸ்டாப் டான்சிங் போன காலு லோடிங்
4: FM 101.3.